0: கபத்தாவிற்கும் அறிக்கும் பாய் சாய் காசு மௌனி சொல்லித்தனே பாய் நான் கேட்டி வாரி ஐயா
1: ஆபாரா ஆபே சோனே தரபார் ஹாஜர் சந்தேக.